சீதா, எல்லாம் மறந்து போட்டியனே. சீதா, அரே, இவ்வளோ கூத்து கடையனை தூக்கிடிச்சிட்டிதாளல்ல, பாப்பா ஆயாச ஆகிதேனோ.